0: சக்தி FM
1: சக்தியின் நாட்குறிப்பு.
2: இன்று செப்டம்பர் மாதம் 24 2026 ஆண்டு வியாழக்கிழமை நாகர்கோயில் பூர்வீக நாகதம்பரான் ஆலய வருடாந்த அலங்கார உற்சவத்தில் இன்றைய தினம் 4 உற்சவம் இடம்பெற உள்ளது. வலிமடை மாதாவலை லூனுவத்தை ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி சகித ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய வருடாந்த அலங்கார உற்சவத்தில் இன்றைய தினம் காலை 10 அளவில் சங்காபிஷேகம் நடைபெற்று பிரசாதம் வழங்கப்பட உள்ளது. பாண்டிருப்பு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய வருடாந்த உற்சவத்தில் இன்றைய தினம் பின்னிரவு உற்சவத்தின் சிறப்பு நிகழ்வுகள் இடம்பெற உள்ளன. விருகலம்பதி அருள்மிகு கெஜாவல்லி மகாவல்லி சமேத ஸ்ரீ சித்திரவேலாயுதர் சுவாமி தேவஸ்தான வருடாந்த மகோத்சவத்தில் இன்றைய தினம் 13 திருவிழா இடம்பெற உள்ளது. வடமராட்சி தொன்னாலை அருள்மிகு ஸ்ரீ வல்லிபுர ஆழ்வார் ஆலய வருடாந்த மகோத்சவத்தில் இன்றைய தினம் 7 சப்பர திருவிழா இடம்பெற உள்ளது. கலர்ஃபுல் ஹாரிசன் வண்ணம் கொண்ட எல்லை கோடு எனும் தலைப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள குழு ஓவிய கண்காட்சி இம்மாதம் 26 மற்றும் 27 திகதிகளில் கொழும்பு 7 பிளேஸில் அமைந்துள்ள JDA பெரேரா கலைக்கூடத்தில் காலை 9:30 முதல் மாலை 7 வரை நடைபெற உள்ளது. மட்டக்களப்பு புனித மிக்கேல் கல்லூரியின் 153 வருட கல்லூரி தினத்தை முன்னிட்டு பாடசாலையின் பழைய மாணவர் சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கல்லூரி நடைபவனி இம்மாதம் 26 திகதி காலை 7 கல்லூரி வளாகத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட உள்ளது. இதேபோன்று உங்கள் பிரதேசங்களில் இடம்பெற உள்ள சமய சமூக கலை கலாச்சார பாடசாலை மற்றும் விளையாட்டு நிகழ்வுகளை சக்தியின் நாட்குறிப்பு தபால்பட்டி இலக்கம் 75 தெப்பானம பன்னிப்பிட்டி என்ற முகவரிக்கும் 07028384 என்ற எமது வாட்ஸ்அப் இலக்கத்திற்கும் அனுப்பி வையுங்கள்.
1: சக்தியின் நாட்குறிப்பு.
3: வணக்கம் தாயகம், கேட்டுட்டு இருக்கீங்க நேரம் 6:43 நிமிடம்.
4: அறிமுகப்படுத்துகிறோம் BOC Flex Tap and Pay. ஷாப்பிங் செய்தல், உணவருந்துதல் மற்றும் அன்றாட அனைத்து கட்டணங்களையும் உங்கள் போனை டேப் செய்து பே பண்ணுங்கள். BOC Flex இருப்பதால் இப்பொழுது உங்கள் வாலெட் உங்கள் போனில்.
5: உங்கள் எதிர்காலம் ICPT வளாகத்தில் தொடங்குகிறது. பவுண்டேஷன் மற்றும் டிப்ளமாக்கள் முதல் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டங்கள் வரை சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட பிரிட்டிஷ் பல்கலைக்கழகங்களில் வழங்கப்படும் தொழில் சார்ந்த படிப்புகளை தேர்ந்தெடுக்க இன்றே ICPT கேம்பஸுக்கு வாருங்கள்.
6: இதோ வந்துவிட்டது, தட்டு தட்டாய் கட்டுங்கள், கட்டுக்கட்டாய் வெல்லுங்கள். இன்சி சன்ஸ்டார் ஸ்லாப் பரம் ஸ்லாபிலை அமைக்க 100 சீமெந்து பைகளை வெல்லுங்கள். இன்று முதல் குறைந்தபட்சம் இன்சி சன்ஸ்டார் சீமெந்து பைகள் 5 கொள்வனவு செய்த பத்திரத்தின் புகைப்படம் உங்கள் பெயர் மற்றும் தேசிய அடையாள அட்டை இலக்கத்துடன் 07 77 96 76 76 7 என்ற இலக்கத்துக்கு வாட்ஸ்அப் அல்லது மிஸ் கால் செய்யுங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது.
7: குடும்பம் நண்பர்கள் எல்லோருக்கும் பொருத்தமான தேர்வு சன் கிரஷ் மெகா 1.5 லிட்டர் விலை 350 ரூபாய்.
8: பிள்ளைகளின் சாதாரண வளர்ச்சிக்கு உதவிடும் அத்தியாவசிய போஷணை பதார்த்தத்துடன் அறிவியல் பூர்வமாக தயாரிக்கப்பட்ட இன்றைய போஷாக் விலை ரூபாய் 2900.
9: அட்வென்ச்சர் உங்களை அழைக்கிறது. இதோ புதிய ஜெட்வா T2 PHEV சக்தி வாய்ந்த செயற்பாடு மற்றும் சுதந்திரமான பயணம். உங்கள் அடுத்த அட்வென்ச்சருக்கு ரெடியா அழையுங்கள். 07 66 699 399 ஜெட்வா இலங்கையின் ஒரே முகவரான யூரோ மோட்டர்ஸ் நிறுவனத்தினால் பிரத்யேகமாக வழங்கப்படுகிறது.
10: நிலையான சுற்றுலாத்துறை 2025 23,62,521 சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். இது 2024 ஒப்பிடுகையில் 15.1% அதிகரிப்பாகும். சுற்றுலாத்துறை வருமானம் $3,219 மில்லியன். சுற்றுலா தலங்களை அபிவிருத்தி செய்வதற்காக 3,500 மில்லியன் ரூபாவும் வேறவெப பகுதியை சுற்றுலா வலயமாக அபிவிருத்தி செய்வதற்காக 2,500 மில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த முதலீடுகள் நிலையான சுற்றுலாத்துறையை உருவாக்குவதற்காகவே.
11: நமது அரசாங்கம் ஈராண்டு ஆட்சி நாட்டை

0: எங்களுக்கு அந்த 24 அடிக்கல் நாட்டப்பட்ட வீட்டுக்கு எந்த ஒரு வேலை திட்டமும் இதுவரைக்கும் நடக்கல. எங்க கொண்டாந்து சாமம் முழலாம் போட்டு அப்படியே கிடக்கு, எல்லாம் வீணாகலாம் ஆகுது. இந்த அரசாங்கத்தின் சளி இல்ல, எங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி அந்த வீடுகளை கொஞ்சம் கட்டி உதவி செஞ்சு தருவீங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன்.
1: 24 வந்து அடிக்கல் நாட்டி எல்லாம் செஞ்சாங்க, எம்பிஆர் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து, ஆனா எங்களுக்கு வந்து சரியான தீர்வு வந்து இது வரைக்கும் கிடைக்கல. நாங்க வந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு எல்லாத்துக்கும் ஜனாதிபதிக்கும் கடிதம் அனுப்பியிருக்கோம், எங்களுக்கு வந்து சரியான தீர்வு வந்து இது வரைக்கும் கிடைக்கல.
2: வீடு அங்க ஆரம்பிக்கவும் இல்ல, அந்த இடம் இன்னும் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க போயிட்டு பார்த்தா வெறும் காலா தான் இருக்கு, 8 பேருக்கு மேல தூண் போட்டிருக்காங்க. எங்களுக்கு நாங்க வந்து வீடு இல்லாம தான் இருக்கும். எங்களுக்கு இந்த ஸ்டேட்ல வந்து எங்களுக்கு கட்டாயம் எங்களுக்கு வீடு ஒன்று வேணும். வீடை கட்டாயம் செஞ்சு தர மாதிரி இந்த அரசாங்கம் நாங்க வேண்டுகோள் எடுக்கோம்.
3: சமூகத்தில் ஒரு குடும்பத்தின் நிலையை குறிக்கும் முக்கிய குறியீடாகவும் சொந்த முகவரியை உறுதிப்படுத்தும் சட்டப்பூர்வ அடையாளமாகவும் வீடுகள் திகழ்கின்றன. அந்த வகையில் நுவரெலியா மாவட்டம் நான்உயா வங்கி உயா தோட்ட மக்களின் நீண்டகால பிரச்சனையாக விளங்கும் தனி வீடமைப்பு திட்டத்தை மீள ஆரம்பிப்பதற்கு அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வங்கி உயா மக்களின் ஏகோபித்த கோரிக்கையாகும். பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளே, இது உங்களின் கவனத்திற்கு.
4: Voice of the people. மக்கள் குரல்
5: வழங்கியது. இலங்கையின் பிரீமியம் வெனிலா துறையில் முன்னோடியாக கார்டன் அக்ரோ வெஞ்சர்ஸ். நிலையான பயிர் செய்கை, நவீன தொழில்நுட்பம், பசுமையான எதிர்காலத்திற்காய் பயிரிடுவோம். அதிக வருமானம் பெற இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கார்டன் அக்ரோ வெஞ்சர்ஸ், 0113-772-778.
6: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
7: குறுக்கு வழியில் செல்லாமல் சுங்கி லாபங்களுக்கு ஏமாற்றமடைந்து தவறான பாதையில் செல்லாமல் உங்கள் உழைப்பிற்கு பெருமதி சேர்ப்பதற்கு உரிய முறையில் வெளிநாட்டில் நீங்கள் உழைக்கும் பணத்தை சட்ட ரீதியாக அனுப்புங்கள். இது இலங்கை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகம் வழங்கும் ஒரு செய்தி.
8: வணக்கம் தாயகம், கேட்டுட்டு இருக்கீங்க நேரம் 8 மணி 2 நிமிடம்.

0: இணை அனுசரணை.
1: டிஎஃப்சிசி ரன் வரம தங்க நகை அழகு சேவையின் மூலம் தற்போது 24 கரட் தங்க பவுருக்கு அதிகபட்ச முன்பணத் தொகையுடன் 1.16 வீதம் குறைந்த மாதாந்த வட்டி வீதத்தையும் மேலும் பல நன்மைகளையும் பெறுங்கள். மேலதிக விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎஃப்சிசி வங்கிகளையே அணுகவும். டிஎஃப்சிசி வங்கி, உங்கள் வளர்ச்சிக்காக.
2: பொதுவாவே காதல் தோல்வினா என்ன சோகமான பாட்டு தானே நம்ம கேட்போம். ஆனா இந்த சாய் அபிங்க ரொம்ப ரொம்ப வித்தியாசமான பையன் தெரியுமா, காதல் தோல்வியை கூட செம ஜாலியான ஒரு மியூசிக்ல கொடுத்திருக்காரு. ரதிமா பாடல் கேட்டு ரசிச்சாச்சு. ஓகே, இந்த காதல் கதையெல்லாம் கேட்டுட்டு இந்த பாட்டை கேட்டு ரசிச்சுட்டு வாகனத்துல பயணிக்கக்கூடிய ஒருத்தரா இருந்தா உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல். இலங்கையை பொறுத்த வரைக்கும் அதிவேக நெடுஞ்சாலையில பயணம் செய்யும் போது டிரைவர் சீட்ல இருக்கிறவங்க மட்டும் இல்ல, முன்னாடி இருக்கிறவங்க பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே சீட் பெல்ட் கண்டிப்பா போடணும் அப்படிங்கிற நடைமுறை அமுலுக்கு வந்திருக்கு இல்லையா. இதுல ஒரு முக்கியமான தகவல் வெளியாக இருக்கு. என்னன்னு பார்க்கும் போது 12 வயதுக்கு குறைவான பிள்ளைகள், 135 சென்டிமீட்டருக்கும் குறைவான உயரம் கொண்டவங்க, மருத்துவ காரணங்களால சீட் பெல்ட் அணிய முடியாதவங்க, இவங்க அத்தனை பேருக்குமே இந்த விதியிலிருந்து விலக்கு இருக்குன்னு ஒரு புதிய விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஏன்னா சின்ன பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வழக்கமா சீட் பெல்ட் போடும் போது அவங்களுடைய கழுத்து பகுதியில படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். அது ஒரு எதிர்பாராத நேரத்துல ஒரு விபத்து வந்தா அது இனியிலன்ற ஆபத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கறதுக்காக சின்ன பிள்ளைங்களுக்கான ஒரு விதிவிலக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஓகே, சின்ன பிள்ளைங்களுக்கு விதிவிலக்கு இருக்கு அப்படிங்கறதுக்காக பிள்ளைங்களை பாதுகாப்பு இல்லாம கூட்டிட்டு போக கூடாது, அந்த பொறுப்பு அந்த வாகனத்துல பயணிக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இருக்கு. அதனால நீங்க பயணிக்கக்கூடிய வாகனத்துல சிறுவர்கள் இருக்கிறதாக இருந்தா அவங்களுக்கு பொருத்தமான சைல்ட் சேஃப்டி சீட்டை கண்டிப்பா நீங்க பயன்படுத்துங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மழை காலத்துல அதிவேக நெடுஞ்சாலையில பயணிக்கிறவங்க முன்னாடி போகக்கூடிய வாகனத்துக்கும் உங்களுடைய வாகனத்துக்கும் இடையில போதுமான ஒரு இடைவெளியை பேணி பயணிங்க. ஏன்னா பாதுகாப்பு நம்முடைய கைகள்ல தான் இருக்கு. வணக்கம் தாயகம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. இன்றைய நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. இப்ப ஸ்கூல்ல கற்பிக்கப்படக்கூடிய உணவு மற்றும் நுகர்வோர் தொழில்நுட்பவியல் பாடம் பற்றிய ஒரு சிறப்பு நேர்காணல் இன்றைய வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியிடம் போற போகுது. நற்பட்டி முனையை சேர்ந்த யதுஷன் மாஸ்டர் இன்னைக்கு வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியில நீந்து கொள்ள போறாங்க. இது என்ன பாடம், இந்த பாடத்தின் ஊடாக என்னென்ன விஷயங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம், இதை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதிர்காலத்துல என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, இது அத்தனையுமே இன்றைய வணக்கம் தாயகம் நிகழ்ச்சி மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொள்றதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். தொடர்ந்து கேளுங்க, இது வணக்கம் தாயகம்.